மன்னிப்புதென்னம் கருணத மல்லிப்புதென்னம் கருணத மல்லிப்புதென்னம் பரசிவ பக்தாக்ரகண்ய வரபசவேஷ பக்தாக்ரகண்ய வரப